வணக்கம், வந்தனம், அந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அதித்திக்கு கோடான கோடி நன்றிகள். நேரம் 6 மணி. இது வணக்கம் தாயகம்.

அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களையெல்லாம் நல்ல செயலாக்கும் ஆற்றல்தான் வெற்றியாக வளர்ச்சி பெறுகிறது. இதுக்கு ஒரு உதாரணமா குட்டி ஸ்டோரி சொல்லவா. அமெரிக்க விஞ்ஞானியான ஜான் பார்டின் 1956 அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்குது. பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய விழா இல்லையா இந்த விருது பெறத்துக்காக. ஜான் பார்டின் போகும்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போக முடியல. தன்னுடைய ஒரே ஒரு பையனை மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா வேற பரிசு வாங்க வந்திருந்தவங்க எல்லாருமே குடும்பத்தோடு வந்திருக்காங்க. என்ன இவர் மட்டும் பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எல்லாருமே ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது பரிசு கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த மேடையில வச்சு கேக்குறாங்க, என்ன நீங்க நோபல் பரிசுங்கிறது எவ்வளவு பெரிய பரிசு, எல்லாருமே அவங்கவுங்க தனிப்பட்ட வேலைகளை விட்டுட்டு குடும்பத்தோட வந்திருக்காங்க, நீங்க உங்க பையனை மட்டுமே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்க குடும்பத்தாக்கள் இதை நேர்ல பாக்குறதுக்கு நீங்க விருப்பப்படலையா அப்படின்ட்டு. அப்ப அவர் சிரிச்சுட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த முறை நான் அவார்ட் வாங்க வரப்போ கண்டிப்பா என்னுடைய முழு குடும்பத்தையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அங்கிருந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கா இருந்தாலும் அப்படித்தானே இருக்கும். ஏன்னா நோபல் பரிசுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பரிசு இல்லையா. அப்ப ஒருத்தருக்கு அந்த ரெண்டு முறை கிடைக்கிறத சான்ஸுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். எந்த நம்பிக்கையில இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு எல்லாரும் பேசாம கடந்து போயிட்டாங்க. ஆனா ஜான் பார்டினை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அவர் இந்த விஷயத்த உதட்டளவுல சொல்லல. ஏன்னா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா நிறைய வருஷங்கள் தீவிரமான கண்டுபிடிப்புகள்லாம் செய்யறாரு. அதனுடைய பலனாக 1972 அவருக்கு 2வது முறையாக நோபல் பரிசு வழங்கப்படுது. அந்த டைம்ல தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த பரிசை வாங்குறாரு. சோ எந்த அளவுக்கு தன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் ஜான் பார்டின் இப்படி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் நம்மை முன்னேற வைக்கும். சோ இது மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். அப்படி செயல்படக்கூடிய ஒரு நாள்

0: ஹாய் திரைப்படத்துக்காக ஜென் மார்ட்டினி நீசையில் ஜிவி பிரகாஷ்குமார் பாடிய பாடல் கேட்டும் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ யாரும் பேசணும்னு காத்துட்டு இருக்கீங்க. நம்ம பச்சை கிளி பச்சையம்மா தானே டான்னு வந்துட்டாங்க இன்னைக்கு.
1: எதிர்பாராத நபர்கிட்டிருந்து உதவி கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். துலா ராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, மறதியால் அவதிப்படுவீங்க.
0: பாராட்டுத்தானே, தாராளமா பாராட்டுங்க. பார்த்து பார்த்து நம்ம வீடு கட்டுறது எதுக்காக? சந்தோஷமா எல்லாருமே இருக்கணும். அந்த வீட்டை பார்க்கும் போது பா எப்படி கட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டணும் அப்படின்னு தானே. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்கணுமா இருந்தா அந்த வீட்டை கட்டும் போது மெல்வா கம்பிகளை பயன்படுத்துங்க. 100% தூய இரும்பினால் உள்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடியவை தான் மெல்வா கம்பிகள். நமக்கு சொந்தமா வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை கனவு இருக்கு. அந்த கனவுக்கு நிதி பலம் சேர்க்கக்கூடியது தான் செலான் வங்கி. செலான் வங்கியை பொறுத்த வரைக்கும் இப்ப அற்புதமான சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க நிலையான வைப்புகளுக்கு. மிக முக்கியமாக 7 நிலையான வைப்புகளுக்கு செலான் வங்கியில 10.5% வட்டி. இதுவே 5 நிலையான வைப்புகள்னு பார்க்கும் போது செலான் வங்கியில 10% வட்டியும் வழங்கப்படுது. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 011-200-88-88 அப்படி இல்லைன்னு சொன்னா பக்கத்து இருக்கக்கூடிய செலான் பேங்கோட எந்த ஒரு பிரான்ச்சுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியான டீடைல்ஸ் கொடுப்பாங்க செலான் பேங்க்ல இருக்கிறவங்க. வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நம்ம எல்லாருமே நேத்து பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலம் பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ரொம்பவுமே ஸ்மார்ட்டான டெக்னாலஜியா இருக்கணும், சிக்கனமான பயணமாக இருக்கணும், நமக்கு ஒரு மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமாக இருந்தா நமக்கு அந்த அனுபவத்தை சந்தோஷத்தை தரக்கூடிய பாதுகாப்பை தரக்கூடிய வாகனமாக மாறி இருக்கக்கூடியது தான் BYD. இப்போ வாழ்நாள் சேவைக்கான ஒரு வாழ்நாள் கௌரவத்தை BYD வழங்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நீங்க ஒரு அரசு பணியாளராக இருந்தா இந்த சான்சஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு BYD காட்சியர்களுக்கு வாங்க. உங்களுக்காகவே 5 சேவைகள், ஈஸியான லீசிங் வசதிகள் மற்றும் காப்புறுதி சலுகைகளை வழங்கறதுக்கு BYD தயாரா இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டிவி, வெயில் காலத்துல நமக்கு நினைச்ச நேரம் போடுறதுக்கு ஒரு AC, அப்படியே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி குடிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு கூலிங் ஆன வாட்டர், இது எல்லாமே பார்ப்போம் இல்லையா? பார்த்து பிரைஸ் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு சரி பிறகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரா நீங்க இருந்தீங்கன்னா இனிமே பிறகு பார்க்கலாம் பிறகு வாங்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அபான்ஸ் இருக்காங்க. அபான்ஸ் சிறுக சிறுக பெயினூடாக்க நம்முடைய வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் மாதாந்த கொடுப்பனவு திட்டத்தினூடாக நம்ம பெற்றுக்கொள்றதுக்கான வழிவகைகள் இப்போ செய்யப்பட்டிருக்கு. வணக்கம் தாய்க்கு நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நாம நமக்கான லக்க நம்மளே சார்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க எக்ஸைட் பேட்டரி வாங்கினாலே போதும், ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளருக்கு 55-inch ஸ்மார்ட் டிவியை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸைட் விற்பனையாளர் அல்லது பிரவுன்ஸோட எக்ஸைட் டிரெக்ட் அவுட்லெட்ல நீங்க ஜெனுவின் எக்ஸைட் பேட்டரி வாங்கி அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரண்டி கார்டு இருக்கு இல்லையா, அதை பிரவுன்ஸோட இகே ஆன்லைன் சிஸ்டத்துல ஆக்டிவேட் பண்ணாலே போதும் வார வாரம் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 55-inch ஸ்மார்ட் டிவி உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா பாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
2: சிக் பிளாக் ஹெனாஹியா கலர் லிக்விட், மென்மையான வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 மாத்திரமே.
3: நிறுவனம்
4: பேஸ்லைன் ரோடில்
3: அதிகூடிய லாபத்தில் அபார்ட்மெண்ட் ஒன்றை வாங்குவதற்கு பிரைம் ரெசிடென்ஸுடன் இன்றை இணையுங்கள். கொழும்பு 9 நிர்மாணிக்கப்படும் தி பிரைம் கலம்புவுக்கு அருகில் பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் சகல வசதிகளும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றை அழையுங்கள். 0701 0777 373.

0: எங்கேயாவது தப்பு நடக்கிறத நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
1: ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இன்னும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பிளாஸ்ட்.
0: வேலையை முடிக்க முன்னை விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
1: இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் சனிக்கிழமை 2 மணி முதல் 3 மணி வரை எதிர்பாருங்கள்.
2: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா கம்பி போடுவது மிக முக்கியம் என்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்பியை சரியான கம்பியாக போடுங்கள் என்றுதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்றோம். மெல்வா கம்பிகளை பயன்படுத்த ஆரம்பிங்கள். மெல்வா கம்பிகள் இலங்கையில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற தூய இரும்பு கொண்டு உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய SLS தரத்தை சரியான முறையில் பேணுவது மெல்வா கம்பிகள் மாத்திரமே. எனவே உங்கள் கட்டடங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக மெல்வா கம்பிகளை பயன்படுத்துங்கள்.
3: பிணைக்கு பதிலாக உங்கள் திறமையின் அடிப்படையில் வியாபார கடன், வியாபார வழிகாட்டலை பெற்றுக் கொள்ள நீங்களும் அருகிலுள்ள LB கிளையை நாடி LB சன்மித்தவுடன் இணைந்து கொள்ளுங்கள்.
4: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில நமக்குன்னு ஒரு BYD வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற பேராசையா மாத்திருக்கீங்கன்னு சொன்னா அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சந்தோஷமா அந்த கனவை நனவாக்குறதுக்கு BYD காட்சியர்களுக்கு வாங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய நிறைய சலுகைகள் காத்துட்டு இருக்கு. 5 இலவச சேவைகள், ஈஸியான லீசிங் வசதிகளோடு காப்புறுதி சலுகைகள் அத்தனையுமே BYD உங்களுடைய வாழ்நாள் சேவைக்கான ஒரு வாழ்நாள் கௌரவமாக வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னைக்கு BYD காட்சியர்களுக்கு விஜயம் செய்யுங்க.
5: இன்றைய
2: வணக்கம் தாயகத்துல ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு எல்லாமே அதிகரிக்கிறது, எல்லா விலைவாசியும் அதிகரிக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த விஷயம் மட்டும் அதிகரிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுதான் செலான் வங்கியினுடைய நிலையான வைப்புக்கான வட்டி வீதம்.
4: எஸ், இப்போ செலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் 7 மாத நிலையான வைப்புகளுக்கு 10.5%, இதுவே 5 மாத நிலையான வைப்பாக இருந்தா 10% வட்டி நமக்காக அறவிடுறாங்க. இப்போ கையில காசு வச்சிருக்கோம் வைங்களேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக இல்லைன்னா வீடு கட்டவோ வாகனம் வாங்குறதுக்கோ வச்சிருப்போம். இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, பிறகு பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுக்காக காசு சும்மா நம்ம வீட்டுல இருந்தோம்னா அதோட பெருமதி இல்லாம போகும் தானே.
2: அதனாலதான் நாங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நிலையான வைப்புகளை நீங்க நாடி போகணும். அதுவும் செலான் வங்கிக்கு வந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத மனசுல வச்சுக்கொள்ளுங்க.
4: இது பற்றிய மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்றதுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செலான் வங்கிக்கு விஜயம் செய்யுங்க. இல்லனா ஓவர் தி போன்ல பேசி டீடைல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு 0101-200-88-88.
6: எமது பூமி மெதுவாக மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு மரம் நடுவது பெரிய விடயமல்ல, ஆனால் அதை நடாததால் ஏற்படும் விளைவு மிகப்பெரியது.
7: வரும் ஜூன் மாதம் 5ஆம் திகதி சுற்றாடல் தினத்தன்று உங்கள் வீட்டில் ஒரு விதையோ ஒரு மரமோ நட்டு புகைப்படம் எடுத்து 0701-238-54 என்ற சக்தியின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள்.
6: ஒரு விரலால் மட்டுமல்ல, ஒரு விதையாலும் புரட்சி பண்ணலாம் என நிரூபிப்போம்.
7: இது வணக்கம் தாயகத்தின் சமூக பொறுப்பு.
6: உலக சுற்றாடல் தினத்தன்று மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்.
8: நூற்று 3 சமன்பது.

0: இன்றைய தினம் கோல்டு நீட் பாடல்கள் எல்லாமே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலாகவே வரப்போகுது. இதுல எஸ் பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பாட்டு எப்படி வாழ்னாலும் அவர் பாடலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது இல்ல இல்ல அவர் வந்து எந்த விதத்தையும் எப்படியும் பாடலாம், அதை நாங்க கேட்கறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை எங்களுக்குள்ள இருக்கு.
1: அதாவது இப்ப சில பாட்டெல்லாம் நமக்கு விஷுவலா பார்க்கும் போது தானே சில விஷயங்கள் புரிய வரும். ஆனா எஸ்பிபி பாடின பாட்டு நம்ம கேட்கும் போது அது என்ன சிச்சுவேஷன் அந்த பாட்டு அமையும் அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியும் தெரியுமா.
0: அவர் சிரிச்சுட்டு பாடுவாரு, நக்கலா பாடுவாரு, அதே நேரத்தில் அழுதுட்டு பாடுவாரு, இதை தவிர விக்கல் விக்கி விக்கி விக்கி கூட பாடுவாரு அப்படின்றதுக்கு இந்த பாடலும் வந்து அதாவது கொஞ்சம் அப்படின்ற நிலையில இருக்கும் பொழுது கூட நல்லா பாடுவாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை தந்த பாடல் தான் இந்த பாடல்.
1: எஸ், அது வேற எந்த பாட்டும் கிடையாது. இதய கோயில் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடும் இலா எஸ்பிபி பாடக்கூடிய பாடல் இது.